0: are listening to shaivam.org radios 24/7 spiritual channels from shaivam.org om namah shivaya
1: om shivaya namah நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மயிலாபுரியில் பாடியிருப்பவர் ஸ்ரீ ராஜாராம் ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 90. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயஹ சிவநைவேத்ய பக்ஷண நிர்ணயஹ பில்வமாஹாத்யம் ச ரிஷய ஊச்சுஹ அக்ராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வசஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே. சூத உவாச: சுணுத்வம் முனயஸ் ஸர்வே சாவதானதயா அதுனா ஸர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்யபாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே வஹி மாணவஹ அயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஶ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மாணவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு சர்வாசு நண்டோ அதிகிருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபே த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ஷுணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதம் யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் பிராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிஜிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாதஸ்யாத் ச ஏவ புவி பாவனம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ திருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரஹ சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யஃ கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் கிரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடி குணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவத்தம் நிவத்தம் பேதத்தோ த்விதம் த்விஜா பிரவத்தம் பீடபூஜா சர்வாபீஷ்ட பிரதாபுவி பாத்திரேனைவ பிரவர்த்தஸ்து சர்வபூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே பிரதக்ருஹே கரபூஜா நிவத்தம் சுபோஜ்யம் தூ நிவேதயேத் நிவத்தம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யபியர்ச்சனம் குறியாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா. இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ஷக்கே சஸ்த்ரிவரூதஸ்த்ரீபந்துரோ தேவமிந்திராமவர்தயதே சதேனாஷிதி ப்ருஷ்டா நாமாஹீத ஸஹஸ்ரேண ப்ரவர்ததே மித்ரா வருணேதஸ்ய ஹோத்ரமர்ராதோ ப்ருஹஸ்பதிஸ்தோ.

ஹிரண்யபர்ணமுக்தினக்னேரசனாம் விப்ராதம் வசிம்பகமிந்திரம் வயோதசம் ககுபஞ்சந்தா இஹேந்திரியம் வசாம் வேஹதங்காம் வயோ.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா இஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குயட்டூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கல் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். த வண்டர் ஆஃப் டிவோஷன் ஆஃப் பிரேம பக்தி கன்சுமேட்டிங் இன் நான் டுவல் யூனியன் இஸ் அன்ராவல்ட் by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

பவித்திரம் பவித்திரமானம் பாவயதி பாவயதி சத்யாய தேவ அத்தோத்ரயோ வா.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாயை மனச யத்னமஸ்னுதே தீப்ஸாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீப்ஸயாஹி தபஸ.

ஸ்வதேவீஸ்வாத்தவனவருணப்பாத்தியந்திரமுன்சவனகுந்தாக்கேதான்யந்திரம்பகாஸ்தீயும் சவனந்தமாத்தீயசவனே விஷ்வகும் ரூபகும்சியே விஷ்வக்ஷ்யே ஏதத் ரூபம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்மா சத்தா ரூபம்.
3: சத்யாத்மான்னு இருக்கு, அந்த ஆகாச சரீரம்.

0: ஆனந்தம் இத்தியனேன.
1: அத்திர இந்த சிச்சக்தியே மனசுன்னு சொல்றது போல இருக்கு. மயாபி நஜ்ஞாயத்து திரஷ்டவியம் அக்ரே ஸ்பஷ்டி பவேத் பசியாம. அத்திர சச்சிதானந்த ரூப பரமாகாச ரூபம் பிரம்மா, சச்சிதானந்த ரூபம் பரமாகாச ரூபம் யத் பிரம்மா தத் பிரம்ம கிங் கரோதி
0: ஸ்வரூபானந்தம் மனசா
1: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி. மயா உக்தம் பூர்வமே உக்தம்.
0: பாஹ்யகரண நிரபேக்ஷ,
1: பாஹ்யகரண அபேக்ஷ கிடையாது.
2: பாஹ்யகரண அபேக்ஷா நாஸ்தி இத்யுக்தே
1: பாஹ்யகரணானி ந சந்தி ஏவ ந சந்தி அபேக்ஷா அபி நாஸ்தி
2: சந்தி சேத் ஏவ அபேக்ஷா நாஸ்தி இதி உக்தம் சுக்தே
1: ததா ததா விவக்ஷா நாஸ்தி இதி சித்யா. பரமாத்மனஹ பாஹ்யகரணானி ந ஸ்வீகர்த்தவ்யானி வஸ்துகத்யா ஸ்ருதிரேவ ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இத்யஸ்ய கிஞ்சித் சங்கோச கரணேபி கஷ்டித் அர்த்தா வர்த்தவே கலு. அப்படிதான் நினைக்கிறேன். பாஹ்யகரண நிரபேட்சம் இத்யுக்தே பாஹ்யகரணம் பிரஷ்னகா பாஹ்யகரண நிரபேட்சம் இது கதா வக்தவியம். பாஹ்யகரணானி சந்தி பரந்து அபேக்ஷா ந கிரியதே இது பிரசக்திரேவ நாஸ்தி சேத் நிரபேட்சம் இது கிமர்த்தம் வக்தவியம் இது தது வ்யவஹர்த்தும் சக்யதே. அஹம் கிம் சிந்தயாமி பரமாத்மனஹ பாஹ்யகரண அபேக்ஷா பாஹ்யகரணாபாவேபி ஜீவானாம் பாஹ்யகரண அபேக்ஷா அஸ்தி கலு. தரி ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா ஆனந்தானுபவாய ஆனந்தானுபவாய ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா பரமாத்மனோபி ததைவ ஸ்யாத் இதி ப்ரசக்தௌ பரமாத்மனஹ பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் சக்யதே. பரமாத்மனஹ விஷயே பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் பரமாத்மனஹ ஏவ பாஹ்யகரணானி அபேக்ஷந்தே இதி நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷஹ ஆனந்தஹ குத்ரசித் ப்ரசித்தஹ கலு தத் பரமாத்மனஹ நாஸ்தி இதி வக்தும் சக்யதே. அப்பிரசக்த பிரதிஷேதோ நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷஹ ஆனந்தஹ அஸ்மாகம் அஸ்மாகம் வர்த்ததே பிரசித்தா ஜீவானாம் பிரசித்தா சஹ ததா நாஸ்தி பரமாத்மனஹ இதி வக்தும் ஏவம் ப்ரயோகஹ சம்பவதி.
0: இதமேவ ஞாபகம் ப்ரஹ்மபாவம் ஆபன்னானாம் முக்தானாம் முக்தாத்மனாம் நிரதிசய ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் பாஹ்யகரண நிரபேக்ஷம் அந்தகரணம் அஸ்தி இதி.
1: முக்தானாமபி அந்தகரணம் அஸ்தி ஒரு ஒரு தீர்மானம் இப்ப வந்துருது. முக்தானாமபி அந்தகரணம் அஸ்தி பாஹ்யகரணம் நாஸ்தி. தத்ர கிம் ஞாபகம் கிம் பிரமாணம் இதமேவ பிரமாணம் இதமேவ ஞாபகம் குதஹ பரமாத்மனஹ ஆனந்தானுபவாய ஸ்வரூபானந்தானுபவாய மனஹ அபேக்ஷதே. மன மனோ அது இந்திரியமாக வச்சுக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும். அக்ரிமேஷு தது தத்பராணி அதிகரணானி ஆகச்சந்தி தான் ஸ்பஷ்டி பவதி. மயாபி பூர்ணம் நிச்சித்திய நோச்சதே கலு அதாவது பங்கியர்த்தா உச்சதே கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம். இதானி கிம் உக்தம் இது ஸ்பஷ்டம். பரமாத்மனஹ ஸ்வரூபானந்த அனுபவாய மனஹ அஸ்தி இது ஞாயதே. தரிஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இது லப்யதே. அந்யதா தத் பரமாத்மனா அப்படி நாபேட்சியதா. சாதாரணமா எப்படி கேள்வி வரும் ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு ஸ்வரூபம் தானே ததாபி பரமாத்மனஹ அஸ்தி இது ஞாயதே. தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்யுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே இது. கல்பிக்க முடியாது கல்பனை பண்ணவே முடியாது. ஸ்வரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்குன்னு கேள்வி தான் வரும். பரந்து ஸ்ருதிர் வததி மன ஆனந்தம் இது தரிஹி மனசகாரேண அனுபூயமான ஆனந்தம் இது வர்த்ததே. தரிஹி முக்தானாம் அப்படி ததைவா இது நிச்சயம் சக்யதே.
0: அதா பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்
1: பிரம்ம நித்ய திருப்தம். நித்ய திருப்தத்துவம் ஏவம் ரூபேண வியாக்கியாதவ்யம். இதானிம் ஸ்பஷ்டீகிருத்த உக்தம் அந்ததோ கத்வா அயம் விஷய கஹ ஸ்பஷ்டீகிருத்த இதானிம் பசியதும் ஏக அம்சா உக்தா பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேண மனசா. அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது. வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது. அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனஹ மனஹா இத்துக்தே எதுக்கு அங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்குன்னு தெரியுது.
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது.
1: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: அனுபவக்கும் எது எது மனஹா இத்துக்தே சிச்சக்தி
1: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேண
2: சிச்சக்தி சமவேதா சக்தி இது சிச்சக்தி சமவேதா சக்தி
1: சத்யம்.
2: தர்ஹி யதி மனஹ உச்சதே
1: தத் சக்திரேவ மனஹ இது அன்யத் கிமபி மனஹ நோக்தம் இதானி. பாஹ்யகரணம் நிரபேட்சேண சுத்த போத சக்தி ரூபேண மனசான்னு போட்டிருக்கு.
2: சுத்த போத சக்தி விசேஷ விசேஷம்
3: தரி ததபி மனம் சமாயேன வக்தவ்யம்.
1: அஸ்மாக்கம் ரீதியா யாதம் மன தாசம் நித்தியதிருப்தியுக்திவைஷமியசக்தியசித்த உபயோகமாக நதஸ்ய கதாபி இது அக்ரே கதம் வியாக்கியானம் அக்ரே கதம் அஸ்து இதம் க்ரமேண ஸ்பஷ்டி பவதி
2: ஸ்வேனைவ ஸ்வஸ்ய அனுபவஃ ஏதி இதி வக்தவ்யம் தரி
1: ஸ்வகீய சக்தியா ஸ்வகீய சக்தியா இது உத்தம்
2: ஸ்வகீய சக்தியா ஆனந்தஸ்ய
1: அனுபவ க்ரியதே இதி அந்த மாதிரி வந்துருது இப்ப தேன நித்ய திருப்தம் இது உச்சதே
0: நதஸ்ய கதாபி வாக்ய சம்சாரிக சுகலவாபேக்ஷா பவதி
1: வாக்ய சம்சாரிக சுகலவாபேக்ஷா நபவதி இத்யர்த்தஹ பாஹ்ய சாம்சாரிக சுகலவாபேக்ஷா பரமாத்மா சிருஜதி இத்தியுக்தே ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வஸ்ய பிரயோஜனம் பிரயோஜனாய சிருஜதி இது தரி சிருஷ்டியா கிஞ்சித் கிருத்வா தத்ர பிரபஞ்சம் சிருஷ்டுவா ஆனந்தம் அனுபவதி இது நாஸ்தி ஆனந்தானுபவாய அன்யாபேக்ஷா நாஸ்தி சிருஜதி இத்தியுக்தே தஸ்ய தத் கிருத்யம் வர்த்ததே தாவதேவ
0: ஸ்வதஸித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதிபோதத்வம்
1: அநாதிபோதத்வம் இத்தியஸ்ய அர்த்தம் லிகந்தி ஸ்வதஸித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதிபோதத்வம் அநாதிபோதத்வம் இது ஏகம் பதம் பிரயுக்தம் கரோ
2: ஏம் தத்ர சட்டே சர்வஜ்ஞத்வம் நித்யதிருப்தத்வம் அநாதிபோதத்வம் ஸ்வதந்திரத்வம்
1: தத்ர ஏகா சங்கா யுஷ்மாபி கர்த்தவ்யா பரமாத்மனஹ தர்மாஹ கரு உச்சந்தே ஏகைகம் தர்மம் யோஜயது பரமாத்மா சர்வஜ்ஞஹ தரி சர்வஜ்ஞத்வம் பரமாத்மனி அஸ்தி தர்க்க சங்கிரஹவத் யோஜயது
2: பரமாத்மா நித்யதிருப்தஹ
1: பரமாத்மனித்யதிருப்தம் அஸ்தி நித்யதிருப்தத்வம் அஸ்தி அநாதி போதஹ வர்த்ததே தானே சொல்லணும் அநாதி போதத்வம் ஏன் வார்த்தை போட்டிருக்க அநாதி போதத்வம் போதே கலு அஸ்தி இத்யுக்தே தத்ர விக்ரஹ கர்த்தவ்யம்
0: அநாதி போதஹ யஸ்ய யஸ்ய
1: சஹ அநாதி போதஹ தஸ்ய பாவஹ அநாதி போதத்வம் இத்யுக்தே அநாதி போதஹ இதி அர்த்தம் புரியுதா அநாதி போதஹ யஸ்ய சஹ இதி பஹுவ்ரீஹிம் கிருத்வா அநாதி போதஹ பரமாத்மா तस्य भावः
2: अनादिबोधत्वं
1: इत्युक्ते अनादिबोधः
0: इत्येव यत् स्वरूपानन्द अनुभव साधनं अन्तःकरणं ज्ञानं तद् अनादिसिद्धमेव
1: स्वरूपानन्द अनुभव साधनं अन्तःकरणं पूर्वोक्तरीत्या चिच्छक्तिरूपं
2: अन्तःकरणं
0: अतः अनादि
1: तदपि एकं ज्ञानं ज्ञानात्मकपदार्थः तदेव ज्ञानम् इदानीं बोधो नाम इदानीं साधनभूतः कश्चन बोधः அந்தக்கரணம் ஞானம் தது அநாதிசித்தமேவ உங்களுக்கு என்ன வரும்னா இந்த தார்க்கிக ரீத்யா பதார்த்தானாம் ஏகா பரிச்சயம் அஸ்மாக்கம் அஸ்தி ஞானம் போதா ஆனந்தம் எல்லாமே போட்டு ஞானாத்மக போதா ஆனந்தாத்மக என்னமோ வர்றது மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கலாம்
0: அநாதிபோதம் பிரம்ம
1: கிரமேண வேதாந்த பரிச்சயம் தாதிச பதார்த்தானாம் நிரூபண பிரக்ரியா அவகந்தும் சக்கியது பசியாம தேன அநாதி போதம் பிரம்மா
0: சம்சார நிரவர்த்தகஸ்ய ஞானஸ்ய நிவர்த்தகஸ்ய ஞானஸ்ய அநாதி சித்தத்வாத் நித்ய நிவர்த்தி சம்சார நிவர்த்த சம்சார தோஷம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது ஸ்ருயதே
1: பிரம்மா சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது ஸ்ருயதே அமிர்தம் இத்யுக்தே கதாபி பந்தோ நாஸ்தி சாந்தி சமர்த்தம் இத்யுக்தே நித்யா சாந்தி வர்த்ததே சிவத்வம் வர்த்ததே அனந்தரம் சம்சார தோஷ சூன்யத்துவம் உக்தம் ஏதத் சர்வம் கதம் தத்வஜானம் வினா அஸ்மாகம் ஜீவானாம் யதா தத்வஜானம் பவதி ததா ஏவம் பவதி சாந்தி பவதி திருப்திர் பவதி சர்வம் பவதி தரி பரமாத்மனஹ அபி தத்வஜானம் அஸ்தி வா இத்யுக்தே அஸ்தி கதம் அஸ்தி நித்யம் வர்த்ததே சம்சார நிவர்த்தகஸ்ய ஜானஸ்ய அநாதி சித்தத்வாத் இதி பரமாத்மனஹ சம்சார நிவர்த்திஹி சர்வதா வர்த்ததே இதி ஓர்த்தா பரமாத்மனா சம்சார நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இது சம்சாரஹா இத்யாயம் பதார்த்தயோ பரமாத்மனா சஹா கலு வித்யதே சம்சார விசிஷ்ட கலு தெரியும் சம்சாரி இது வக்தவியம் பரமாத்மா சம்சாரின்னு சொல்லக்கூடாதா சொல்லி ஆகணுமே ஏன்னா சம்சார விசிஷ்டச்சேத் சம்சாரி இத்தேவா இது பிரஷ்னா பவதி சம்சாரின்னு தானே சொல்லணும் தரி சம்சார நிவர்த்த சம்சார நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இது பசியந்து அர்த்தம் பசியது
2: சம்சார நிவர்த்தகம்
1: நமா
2: சம்சார நிவர்த்தி
1: அனா அத அநாதி போதம் பிரம்மா பிரம்ம அநாதி போதம் அநாதி போதம் அநாதி போதஹ யஸ்ய தத் தத் அநாதி போதம் அநாதியான தத்துவஜானம் அது அநாதியா இருக்கு பிரம்மத்தில் இருக்குன்னு வந்துருத்துவம் இதஞ்ச ஞானம் கீதம் சம்சார நிவர்த்தகம் சம்சார நிவர்த்தகமான ஞானம் அநாதியா இருக்கு சரி சம்சார லேபா கதாபி ந ஜாதா இது கிருத்வா ஞானஸ்ய அநாதி சித்தத்வாத் பசந்து நித்திய நிவர்த்த சம்சார தோஷம்
2: சம்சார தோஷம் நித்யம்
1: நிவர்த்தம் கதாபி நாஸ்தி அர்த்தம் சம்சார தோஷோ நாஸ்தி சம்சாரஹ நாஸ்தி நோக்தம் சம்சார தோஷோ நாஸ்தி தரி சம்சார நிவர்த்தி இத்தியபி கேனாபிப்ராயண வர்த்தவியா சம்சாரஸ்ய நிவர்த்திருங்க சம்சார பிரயுக்த தோஷோ நாஸ்தி இத்தர்த்தே சம்சார அங்கே இருக்கட்டும் தத்பரி சம்சாரி இது கதா விவகாரா சம்சாரி இது சம்பந்த விசேஷேண லோகே பகுத்திர இனி பிரத்யா சம்பந்த விசேஷேணையோ வக்தவியா தனி இது கா உச்சதே தனம் அஸ்ய விக்ரஹஸ்து கதம் விக்ரஹா கதம் வக்தவியா தனம் அஸ்ய அஸ்தி இது தனி அவ்வளவுதான் தனம் அஸ்ய அஸ்தி இத்யுக்தே குர்தா சம்பந்த விசேஷேண ஏனகேனசித் சம்பந்தேன நா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் அஸ்தி சேதேவ தனி இது விவகாரானது சயோகேன கையில் வச்சுருக்க கேஷியர் பேங்க்ல எவ்வளவு பணம் தசிய அவனுடைய கையில் வருது டெய்லி பரந்து தசிய எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான் சம்பளம் தனி விவகாரம் நாஸ்தி சஹ பிரகாராந்திரன கைதாச்சு தனிக சாத்தியது இதனால தனியும் சொல்ல முடியாது இல்லையா ஏதா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் நாஸ்தி அப்போ தனி எப்போ விவகாரம்னா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் எஸ்ய வர்த்தது சைவ தனி விவகரியதே அந்த மாதிரி அது சில இடத்துல சஞ்சோகமா இருக்கலாம் மையா சஞ்சோக குத்தராபி சஞ்சோக சம்பந்தேன இனிப்பிரத்யா கதாபி நோதி நோச்சது ஸ்தல விசேஷேன ஸ்தல விசேஷ அனுசாரேன அந்த மாதிரி சம்சாரி இது கதா விவகாரம் சம்சாரேன சம்பந்தோ வர்த்ததே இத்தேதாவன் மாத்திரேன சம்சாரி இதுனா தத்பிரயுக்த ராகத்வேஷ இச்சா மோகாதி கோபாத இத தோஷாக பவந்தி சேத் சம்சாரி சம்சாரா அஸ்தி தாவதே ஸ்வஸ்வரூபம் எஸ்ய முக்தேன ஜ்ஞாயதே ஏ முக்தாக பவந்தி தேஷாம் ஸ்வஸ்வரூப ஜ்ஞானம் வர்த்ததே தரி சம்சார சம்பந்தே சத்யபி சஹ சம்சாரி ந பவதி இது யதா நிரூபணியம் தத்வது பரமாத்மனஹ அபி நிரூபணம் குர்வந்து தஸ்ய சம்சார நிவர்த்தகம் ஞானம் அஸ்தி இது சம்சார நிவர்த்தகம் ஞானம் என்ன சம்சார சம்பந்த பிரயுக்தானாம் தோஷானாம் லேபஹ லேபஹான் வார்த்தை அது தமிழ் வந்து சம்சார லேபஹ இத்தஸ்ய ஒற்றதுன்னு சொல்லலாம் இத்துக்கு தத்பிரயுக்த மோக ராகத்வேஷ மோகாதிகம் பவதி சேத் அது ஒட்டுறதுன்னு அர்த்தம் அது இல்லாம இருக்கிறதுக்கு தேவையான தத்துவஜானம் அநாதியாகவே இருக்கு தஸ்மாத் பரமாத்மனா சம்சார சம்பந்தே சத்தியபி சம்சாரித்வ வியவஹாரோ நாஸ்தி
0: அந்யப்ரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன ஸ்வவசீகృత ஸ்வேதர சகல வஸ்துத்வம் ஸ்வாதந்த்ரியம்
1: அஸ்து இத ஸ்வாதந்த்ரிய விஷய அக்ரே உச்சதே
4: ஓம் நமசிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நமசிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

கணே கணே கிருபா சித்தா காமத்தோபவிவர்ஜிதா காராத்யத்திபசம்ஸ்துத்யா காராதிரசவர்ஜிதா கணிகார்ச்சன சுப்ரீதா கணி

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஹ மூடபாபவினிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஹ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஹ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபின்னகஹ மூலவாதாதிரோகக்னோ மூலர்க்ஷாரப்த

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: அத த்வாவிம்சோத்யாய சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணய பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனய சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யாயோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசி சுத்தஹ சத்ரதி திருட நிச்சய பக்ஷே சிவ நைவேத்யம் தியஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்டாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதம் புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நை

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா ஹஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இன் த சொல்லன் ஸ்வீட் குவைட்யூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கிள் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஆஞ்சதே தட்சிணம் பூர்வமாந்தே சவ்யதும் பூர்வம் மனஷ்யா ஆஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் விமனஷ்யா ஆஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் விமனஷ்யா ஆஞ்சதா இந்திரோ வை விருத்ரமஹந்தஸ்ய கனீனிகா.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனசா யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபஸா.

ஜாரோத்திரவணோதிகர்வாபியோ வாத்தியமாலபோவாச்சியம் சப்தராணியப்தராணியஸ்மின் தத உபதீயன்யேகஸ்மின்யுபரியி சகதி சாத்விகராந்தேனாயத்ரீயதனுவாப்னோத்தர்வைரேவாந்தோதிர்ஹுதம்பவதி ஷந்திரதிஷ்டானோ வை யஜ்ஞம் பிரதிஷ்டாபயாமக ஸ்வாதாரேண

சந்தி தட்சிணாவை தேவேஸ்வாதிஜ்ஞாவை அசுரேஷுதாம் தட்சிணயா அயஜ்ஞோ யதாமயத்தஸ்மாதவி அர்யாவர்த்ததாகும் சமபவத்த இந்திரோ வேத்யோவா அஸ்மாத்யோரே சம்பவிஷ்யத்த இதம் பவிஷ்யதீதி தமிந்திர பிராவிஷத்ததா இந்திர சமபவத்ததா இந்திரோ ஜாயத சஜாயமானோ வேத்யோவா அஸ்மாத்யோ நேர்யே சம்பவிஷ்யத் மா

ூர்ணமாசௌ சாந்தேவாயேராதீட்சிதேயோத்திரமுகாசீத்தமுகாஸ்மாவிரேண பவித்தியாந்திரிஷத்ஹோத்திரும் பூஜத்தைய்மீயம் பூர்ணமாசே ஹவிராசேத்தனீ சோமீயம்

பசுமாலபந்தவைஸ்வதேவீ ப்ராபஸ்தவனவகுர்வத வருணப்ரகாசான் மாத்யந்தினமும் சவனகுந்தாகமேதான் பித்ருயத்ஞந்த்ரியம்பகாஸ்தத்ருதீயமும் சவனந்தஸ்மாத்ருதீயசவனே விஷ்வகும் ரூபகும் சஸ்யதே விஷ்வக்ருஷ்யே ஏதத்ரூபம்

0: मनस स्वरूपं तानेन तथापि परमात्मनः अस्ति इति ज्ञायते. तत्कथं किमर्थं कल्प्यते इत्युक्ते न कल्प्यते श्रुत्या उच्यते इति. கல்பிக்க முடியாது, கல்பனை பண்ணவே முடியாது. சுரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா, சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்கு வந்து கேள்விதான் வரும். பரந்து சுதிர் வதத்தி மன ஆனந்தம் இது தரி மனசாரேண அனுபூயமான ஆனந்த இது வர்த்ததே தரி முக்தானாம் அப்படி ததைவ இது நிச்சயம் சக்கியது.
1: அத்த பாஹ்யகரண நிரபேட்சேன சுத்த போத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்
0: பிரம்ம நித்ய திருப்தம். நித்தியதிருப்தத்துவம் ஏவன் ரூபேணம் வியாக்கியாதவியம். இதானிம் ஸ்பஷ்டீகிருத்த உத்தமம். ததோ கத்வா அயம் விஷயம் கஹ ஸ்பஷ்டீகிருதா இதானிம் பஷ்யது ஏகஹ அம்சஹ உக்தஹ பாஹ்ய கரண நிரபேக்ஷேண சுத்த போத சக்தி ரூபேண மனசா. அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது, வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது. அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனஹ மனஹா இத்துக்தே எதுக்கு அங்கங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி, அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்கு தெரியுது.
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தியே உச்சது.
0: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: தத் அனுபவக்தும் எது எது மனஹ இது உச்சது சோ ததபி சிச்சக்தி.
0: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேண
2: சிச்சக்தி சமவேத சக்தி இது உச்சது. சிச்சக்தி சமவேத சக்தி இது
0: சத்யம்.
2: தரி எதி மனஹ உச்சது
0: சக்திரே மனோவிசேஷம் யதா அஸ்மாகம் ரீத்யா யாதிருஷம் மனஹ தாதிருஷம் இது ந சிந்தனீயம் இது கிருத்வா மனோவிசேஷம் அஸ்தி இத்யத்ர இது நித்யதிருப்தத்வஸ்ய ஸ்வார்த்தப்ரயுக்த ஸ்ருஷ்டி வைஷம்ய ப்ரசக்தி அபாவ ஸ்வார்த்தப்ரயுக்த ஸ்ருஷ்டி வைஷம்ய ப்ரசக்தி அபாவ சித்தௌ உபயோகமாக ந தஸ்ய கதாபி இது அக்ரே கதம் வியாக்கியானம் அக்ரே கதம். அஸ்து இதம் க்ரமேண ஸ்பஷ்டீபவதி
2: ஸ்வேனைவ ஸ்வஸ்ய அனுபவ கிரியதே இதி வக்தவ்யம் தர்ஹி
0: ஸ்வகீய சக்த்யா. ஸ்வகீய சக்த்யா இத்துக்தம் பரமாத்மா சிருஜதி இத்யுக்தே ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வஸ்ய ப்ரயோஜனம் ப்ரயோஜனாய சிருஜதி இதி ந இதி தரி ஸ்ருஷ்ட்யா கிஞ்சித் கிருத்வா தத்ர பிரபஞ்சம் சிருஷ்டுவா ஆனந்தம் அனுபவதி இது நாஸ்தி. ஆனந்தானுபவாய அன்யாபேக்ஷா நாஸ்தி. சிருஜதி இத்யுக்தே தஸ்ய தத் கிருத்யம் வர்த்ததே தாவதேவ.
1: ஸ்வத சித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதி போதத்வம்.
0: அநாதி போதத்வம் இத்யஸ்ய அர்த்தம் லிகந்தி. ஸ்வத சித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதி போதத்வம். அநாதி போதத்துவம் இது ஏகம் பதம் பிரயுக்தம்
2: கரு ஏம் தத்ர சட்டே சர்வஜ்ஞத்வம் நித்ய திருப்தத்வம் அநாதி போதத்வம் ஸ்வதந்திரத்வம்.
0: तत्र एका शङ्का युष्माभिः कर्तव्या. परमात्मनः धर्माः खलु उच्यन्ते. एकैकं धर्मं योजयतु. परमात्मा सर्वज्ञः, तर्हि सर्वज्ञत्वं परमात्मनि अस्ति. तर्कसङ्ग्रहवत् योजयतु.
2: परमात्मा नित्यतृप्तः, तर्हि नित्यतृप्तत्वं ब्रह्मणि वर्तते. एवमेव अनादि अनादिबोधत्वम् अनादिबोधः बोधरूपः
0: अनादिबोधः परमात्मनः धर्मः सुल वेण्डिदान போதத்துவம் போதத்துல தானே இருக்கு. பசந்து சர்வஜ்ஞத்வம்
1: நித்யதிருப்தத்வம்
0: நித்யதிருப்தத்வம் அநாதி போத பரமாத்மனி சர்வஜ்ஞத்வம் அஸ்தி நித்யதிருப்தத்வம் அஸ்தி அநாதி போத வர்த்ததே தானே சொன்னோம். அநாதி போதத்வம் ஏன் வார்த்தை போட்டிருக்க. அநாதி போதத்வம் போதைகள் அஸ்தி இத்துக்கே தத்ர விக்ரஹ கர்த்தவ்யம்.
1: அநாதி போதஹ யஸ்ய யஸ்ய
0: சஹ அநாதி போத தஸ்ய பாவஹ அநாதி போதத்வம் இத்யுக்தே அநாதி போதாய இதி அர்த்தம். புரியுது. அநாதிஹி போதஹ யஸ்ய சஹ இதி பஹுவ்ரீஹிம் கிருத்வா அநாதி போதஹ பரமாத்மா தஸ்ய பாவஹ
2: அநாதி போதத்வம்
0: இத்யுக்தே அநாதி போதஹ இத்யவ.
1: யத் ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் அந்தஃகரணம் ஞானம் தத் அநாதி சித்தமேவ.
0: ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் அந்தஃகரணம் பூர்வோக்த ரீத்யா சிச்சக்தி ரூபம்.
2: சிச்சக்தி ரூபம்
1: அந்த அநாதி
0: ததபி ஏகம் ஞானம் ஞானாத்மக பதார்த்தம் ததேவ ஞானம்.